ஆஹா, ஹர ஹர ஹர ஹர பகத்து திருடாவு, ஹர ஹர நாம் உமா ஹாராம், ஹர ஹர நாம் தயாலதி ஆஹா, ஹர கேரங்க சதா குணகாஹ, ஹர ஹர ஹர ஜச குமர பாவு, மில் சத்சங்க.

கப்பட பாட்ட சூயிதாகா கண்ட மாஹு பாக்கு கேவு செல்ல நாயி கரி மோகத்து கிஷு ஹண்ட சாச்சு பராணாகுவ நாயி சீதா கதே நா பாட்ட நானுக்கு சாஹிபு சச்சோ சச்சா கிச்சர் ஜாப்பி ஜாப்ப மஹல்லா பஹலா சச்ச கீ காத்தி சச்ச சப சார காடத் திஸ் கீ அபர்.